0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
0: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
0: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
0: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.